அங்க ஹிமாலி நவிர்வாதி அகட்டியாய் சுத்தரை பீ அசத்தரை பீட்ட.